பிறந்தது ஆறாதது என் ஆசை, இக்காதே என ஓடில் ஓடும் மூசை, என் கலை என் முகம் என் வாழ் என் முறுக்கிய மீசை, உன் கதையின் படி மீசை இந்த பாதையை காக்கும் இசை இசை இசை இசை.